0: கனவினும் நினவினும் அழகின்ற ஜிறகுள்ள மணியற புக்காரின் அத்தரின் மனமுள்ள
1: கனவினும் நினவினும் அழகின்ற ஜிறகுள்ள மணியற புக்காரின் அத்தரின் மனமுள்ள
0: தனுவொடு தனுவொட்டி மதுரம் கொடுக்கும்.